கழகுலு தீ பிற பிற பிற பிற புற கதுவை சர சர சர சர சர சர சர சர சர பருப்புலு தீ பிற பிற பிற பிற புற கதுவை சர சர சர சர.